0: முன்னேக்கியாக்கா.
1: மரியம் புண்ணியக்கியா புனிலானங்கே.
0: ஆ முன்னே புனானி மகங்க ரூஹம் குலாதேஷ.
1: ஆ ஓகே குலாதேஷ புனானங்கே. ஆ வரவே துமா சலாம் வக்கி வெலான மரியம்.
0: வரவே துமா சலாம்.
1: ಮಿಹಾರ್ ಗಡಿ ಮಿವಣಿ ಇನ್ನುವ ಗಡಿ ಸುಮಿನಿ ಹಿಂಗಾಫ್ನು ದೇಹಕ್ಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆ ಎಫ್ ಎಮ್ ಮಿಗಡಿಗ ಕುರಿಯ ಮಿದ ಶವಿಯಣಿ ಮಿ ಶೋಗ ಮಿಹಾ ಹಿಸಾಬು ಮಿ ಜಹಾ ಅಲ್ಲದೆ ಮಿ ಗಡಿರ್ಗೆ ಫೆಶುಂ ಗಮುಗವ ಅಮಿಲ್ಲ ರಾಕು ಕೆಲವ.

0: كفها.
1: لا وي.
2: نودي هيك ميجاهرتز ديلي يف ابدوس ام ميجات.
3: தத்த கொளம் நுகரமே கொண்டிகை சீந்தே ஆஹாரம் கொளம் முறை லஃபானா தத்த சீந்தே
4: ஹாது அங்கடே கொக்கோ வர போட சுக்ரியா
3: கொத்தவே குட குட ஹேவ கமக்கும் எஹ மீஹே கெதத்தொரு அமாம்வே உஃபாவெரி வெதானே